போட்டி கட்டளம் சொன்ன வாடா, எங்க கட்டள சிங்க கட்டள சும்மா இருட்டில் நம்ம ராசா எந்த குதிரைக்கு எதிரி வட்டி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய லாக்லா பெரும் ஜாக்க.

0: சரி சிறந்த யோசனதா, நல்லதொரு பெரிய சிந்தனதா.
1: இந்த மலையா
2: நாளை கோலம்பு கோலம்பு நோட்டி கட்டுகள் தூக்கி கட்டிய போரின் காரே சீறி பயணம்
0: சொக்கி எங்க ஜாக்கி நம்ம டயர் கண்டிஷனா. பாப்போம் இரு பாப்போம் இங்கு பிரேக் போட்டுடுங்க. பெரிய பஞ்சர்
3: பெரிய டேஞ்சர்
0: இது மனசு பாயுது மருந்து நோக்கிட்ட நோரம் இறக்கிக்கூட. பட்டணம் போட்டி கட்டண சொன்னாவாட எங்க கட்டள சிங்க கட்டள சும்மா.

எங்க கட்டள சிங்க கட்டள சும்மா இருடாசில் நம்ம ராசா எந்த குதிரைக்கு எதிரி லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய லாக்ல பெருவன் ஜாக்பாட் பிறகிந்த பட்டணம் சொந்தமாக்கி போட்டி கட்டுவண்டா நோட்டு கட்டுகள் தூக்கி கட்டிய போரின் காரே நாடு நிசிச்சு சீரிப்பாய்